நேத்திலரே என்கொர் தாரா ஹத் குர் அமிர்தனா பியாலைய ஜன்மரண கா பத் குர் பரமேஸ்வர சேவையா பய பஞ்சன துக்க லத் சத்குர் கைர் கம்பீர் ஹை சுசாகர் அகண்ட ஜின்குர் சேவையா ஆப்ணா ஜம் தூதன லாகை டண்ட குர் நால் துல நா லகை ஹோஜ டா பிரம்மண்ட நாம நிதான சத்குர் தீயா சுக நானக மன்மய மண்ட ஸ்ரீ ராக மஹல்லா பஞ்சவா மிட்டா கர்க்கே காயா கௌடா உபத்யா சாத பாயி மீத சுரத் பியே டிக்கியா ரத்தியா பாத ஜந்தே பிரம ந ஹோவை விண நாவே விசமாத மேரே மான சத்குர் கி சேவா லாக ஜோதி சே சோ விண சனா மன் கி மத் தியா

அர் அகமே கோத்திர பார் பிரமக மில சதுகுருலாக வசீட்டா தின் குர் பஜன சுகா நே ஹீயரே தின் ஆகே ஆன பரீட்டா மான்முக ஹீரா அத் கடோர ஹை தின் அந்தர்கார் கரீட்டா பிசீர் கோப தூத் பியாயே பிக் நிக்சே ஃபோல் ஃபுலீட்டா அர் பிரவ ஆன மிலாவோ குர் சாது காஸ் கரட்